வலைக்காய் வினாடி விசை பாய் விளவு. அதாவது கதாக்கிறனும் ஜீவி தேட்டு ஜீவாத்தின் முன்னாது ஓனுமும் கேலாய் ஏ கதாக்கிறன் ஆதரே ஜீவாத்து என்ன தாம இன்னத்தன கதாகன்னு பெரியும் நான் மாவுகளாண்டிக்கேனும் இனி ஹரிமல் லேசியங்க அச்சிவுக்கிறகன்னு புலான் கிரமே.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே.
1: Let me take you to the stars, my Kiyatriya.